0: கடும் விசையில்
1: போயிடும் பார்.
0: ஒன்றன் பின்
1: ஒன்றாக
0: உருளும்
1: பைதாக்களை
0: பார். பைதாக்கள்னா என்னன்னு தெரியுமா? சக்கரம். கரெக்ட், கரெக்டா தெரிஞ்சிருக்கே உங்களுக்கு. அடுத்த வரி, அக்காளும்
1: தங்கையும் போல்
0: அவை போகும்
1: அழகை பார்.
2: அப் மை கீத் சிகானே வாலா ஹூ. யே கீத் கஹர்வா தால் மே நிபத் ஹை. इस गीत को गाने के पूर्व हम आप लोगों को दो घुटों में विभाजित करते हैं, ए ग्रुप तथा बी ग्रुप। गाने में गुनगुनाने में दो घुटों में ही प्रस्तुत करना होगा। अब मैं गीत सिखाऊं, पहले गुनगुनाना, स्वर मैं बोलूंगा, ए ग्रुप को गाना है।